அகனத்து அதுல ஜியோ புலாவ ஹோ த்யோ நானக தாஸ் புல சத்நாம் தன் வாஹே குரு ஜி. ராக ஆசா மஹல்லா தீஜா பட்டி ஏக ஓங்கார் சத்குர் பிரசாத் சசை சஞ்சம கியோ மு

அனுமான சலாம் ஹரநரே காண்டு பரநரே மாண்டு அனுபவ நாச மனுமான பிரகாச குணகான பிரணாம ஜல தலமதாம அனுசாசனைய பாங்கு உபமா பாரு காத்துமே தீ உதாரு ஜல தலைய மாண்டு தேசுவசிய பாண்டு